0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பு

நேரம் 6:27. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனிசை நிகழ்ச்சியில் இனி TM சவுந்தரராஜன் பாடியுள்ள இரு பாடல்களை அடுத்தடுத்து ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆட்சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும், அணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏஎஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை இரண்டும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் கதை சொல்கிறார் சத்யம் சங்கரமஞ்சி அவர்கள். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை,

பிற்பகல் 1:10 இசைமலர். எம் வசுப்ரதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகாணம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை. யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். பி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஷ்லேஷன். மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா.

இரவு 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் த ஆர்ட் ஆஃப் சேயிங் தேங்க்யூ இ காவ்யாஸ்ரீ வழங்கும் உரை. தொடர்ந்து பியாண்ட் பீயிங் ஆர்டினரி பவித்ரா வழங்கும் உரை. அ லைஃப் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஸ்வதேஷி பி அபர்ணா வழங்கும் உரை. இளைய பாரதம் நிகழ்ச்சியின் நிறைவாக வேர் ஏஞ்சல்ஸ் நெவர் ஃப்ளை பாடல் வழங்குபவர் தயான் சிதா. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

திரையசின் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் தீனா திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி. நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.

நேரம் 8:35 40 நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் அபய் ஜோத்பூர்கர் குரலில் ஜீவா திரைப்படத்திலிருந்து.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

நேரம் 8:48. 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானம். அடுத்த பாடல் வெள்ளைக்காரதுரை திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் பாடியது.

0: ஹே சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்

0: இருந்து மெசேஜ் வருது. இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம். ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம். அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: அழல சந்தியா, சிஸ்டம் பாத்து பாத்து வேலை செஞ்சுகிட்டே இருக்கல, அதுதான் கண்ணு எரிச்சல் ஆகி கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு.
2: அசையாம சிஸ்டம் பாத்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை பார்த்தா அப்படிதான் ஆகும்.
1: இப்ப என்ன சந்தியா, வேலை செய்ய வேண்டாம்னு சொல்றியா?
2: அப்படி சொல்லலடி, கூடுமான அளவுக்கு கண்களை நிறைய சிமிட்டணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது நடை கொடுக்கணும். ஒரே இடத்துல உட்காந்து கண்ணை சிமிட்டாம வேலை பாக்குறது மூலமா உங்க கண்கள் எவ்வளவு பாதிப்பு அடையுதுன்னு தெரியுமா? உடம்புல பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் வரும், தலைவலி, உடம்பு வலி, தசை பிடிப்பு போன்ற பல பிரச்சனைகள் வரக்கூடும். கண்ணும் கருத்துமா வேலை பாக்குறதோட கண்களையும் கருத்துல வச்சு வேலை பாருங்கன்னு சொல்ல வரேன்.

11.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தின் நிறைவான பாடல் ஸ்ரீனிவாஸ், ஸ்வேதா மோகன் ஆகியோர் குரல்களில் காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 8:55 PM.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆனையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் ஹம்சத்வனி ராகத்தில் ஸ்ரீ ரகுகுல மந்து என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

நேரம் இப்போது 9:30 40 அரங்கிசை நிகழ்ச்சியில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இனி ஸ்வரராக சுதாரச என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையுடன். மனதை வருடும் இதமான பாடல்களை ஏந்தி வருகிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. முதல் பாடல் அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து, ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.

நேயர்களே, இன்று இரவு 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி

0: லதா ரஜினிகாந்த் குரலில் ஒலித்த பாடல் கேட்டும். பாடலின் படம் டிக் டிக் டிக்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

நிலையத்தில் நேரம் 10:46:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் ஜெயச்சந்திரன் குரலில் ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து.

சுகுமான ராகங்கள் வழங்கும் நிறைவான பாடல் கேஜே ஏசுதாஸ் பாடியது. பாடலின் படம் மூடு பனி. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:55. 5 நொடி.

நேயர்கள் ரசித்த சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் இணைவும் 11:10 திரைகாணம் நிகழ்ச்சியில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையுடன். திரைகணம் ரசிக்கும் நேரம் இது. முதல் பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து, கார்த்திக் பிரசாந்தினி ஆகியோர் குரல்களில்.

ஆகாஷ்வாணி சென்னை 100.1 MHz FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானத்தின் நிறைவான பாடல் ஏஆர் ரஹ்மான், கேஷ், கிறிஸ்டி ஆகியோர் குரல்களில் எந்திரன் திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:25 12:00.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையுடன். குரல் அமுதம் கேட்கலாம்.

ஸ்லேட்டும் ஸ்லேட்டுமும் என மருத்துவ வல்லுநரால் ஆராயப்பட்ட மூன்றும் நமது உடம்பில் அளவுக்கு மீறி கூடினாலும் குறைந்தாலும் அவை நோய் உண்டாக்கிவிடும். குறள் எண் 941 அதிகாரம் மருந்து.

0: ரத்தம் பித்தம் சிலேட்டுமம் என மருத்துவ வல்லுநரால் ஆராயப்பட்ட மூன்றும் நமது உடம்பில் அளவுக்கு மீறி கூடினாலும் குறைந்தாலும் அவை நோய் உண்டாக்கிவிடும். குறள் எண் 941 அதிகாரம் மருந்து.
1: இரண்டடியில் வாழ்க்கை பாடம் குறள் அமுதம் கேட்டோம். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர். எம் வசுப்பிரதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம்.

4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 மணிக்கு அரங்கிசை. யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலினிசை கேட்கலாம். பி அனந்த கிருஷ்ணன் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், டெல்லி அஞ்சல். மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் த ஆர்ட் ஆஃப் சேயிங் தேங்க்யூ, இ காவ்யஸ்ரீ வழங்கும் உரை. பியாண்ட் பீயிங் ஆர்டினரி, பவித்ரா வழங்கும் உரை. தொடர்ந்து அ லைஃப் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஸ்வதேஷி, பி அபர்ணா வழங்கும் உரை. இளைய பாரதம் நிகழ்ச்சியின் நிறைவாக வேர் ஆங்கிள்ஸ் நெவர் ஃப்ளை, பாடல் வழங்குபவர் தயான்சிதா. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.

9:15 ஸ்பாட் லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.

நிலையத்தில் நேரம் 12:15. 15 100.1 MHz FM கோல்ட் வழங்கி கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது உரிமை குரல். இந்த படத்திலிருந்து KJ ஏசுதாஸ், P. சுசீலா ஆகியோர் குரல்களில்

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ்

இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தின் நிறைவான பாடல் கே ஜே ஏசுதாஸ், எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் டாக்டர் சிவா இந்த படத்திலிருந்து.

0: திரைகானம் நிறைவு பெற்றது.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரம் 12:53. மெல்லிசையின் நிறைவான பாடல் எல்லார் அஞ்சனி அஞ்சலி குரலில் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் இயற்றி ஜி கே வெங்கடேஷ் இசையமைத்தது.

0: கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டியில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

அடுத்து குனித்த புருவமும் திருநாவுக்கரசர் விருத்தம், தொடர்ந்து தோடுடைய செவியன் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

தொடர்வது சாசி தூண ராமரக்ஷ ஸ்தோத்திர விருத்தம். அதனைத் தொடர்ந்து கோதண்ட ராமா பத்ராச்சல ராமதாசர் கீர்த்தனை.

இசைமலர் நிகழ்ச்சியில் எம் வசுப்பிரதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது வேணு மதுரோ, மதுராஷ்டக ஸ்லோகம். தொடர்ந்து ரத்தி சுக்கசாரி, ஜெயதேவ ராஷ்டிரபதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் யூத் படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியிருப்பது.

பூமி என்னாச்சு, ஒன்னாச்சு ஒன்னாச்சு உதறு நாடு ஒன்னாச்சு. முச்சந்தல காயுதடி இச்சு மழை இட்டு விடு, உணர்ச்சிகளின் உச்சியில போங்கொடிய நட்டு விடு. ஓடு

0: ஏய் ஓப்படு.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. நேரம் 2:45, 35 நொடி. ஒலிக்கும் அடுத்த பாடல் கே கே சுனிதி சௌஹான் பாடியிருப்பது படம் தூள்.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தின் அடுத்த பாடல் ரன் படத்திற்காக உதித் நாராயண், சுஜாதா பாடியிருப்பது.

0: transport vessel of the Nistar class at the Naval Dockyard, Mumbai. Speaking at the commissioning ceremony, Chief of the Naval Staff, Admiral Krishna Swaminathan said, amid a period of strategic churn, Nipun would be a powerful addition to the Navy's specialized underwater capabilities required for multi-domain deep water operations at sea. In Nepal, the death toll from last week's devastating floods and mudslides has risen to 903, while more than 4,247 people remain untraceable. The disaster sent a torrent of ice, rock, mud and debris through towns and villages along the Nepal-Tibet border. Meanwhile, at least 933 workers are believed to be trapped at around half a dozen hydropower projects. Rescue teams from India and other experts are searching around half a dozen blocked hydropower tunnels, including Trishuli 3A. In football, Indian men's team will begin the campaign in the AFC Under-20 Asian Cup 2027 qualifiers against Syria in Tashkent today. Drawn in Group B alongside host Uzbekistan and Bangladesh, India entered the qualifiers with the objective of returning to the AFC Under-20 Asian Cup for the first time since 2006. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10, ஆகாஷ்வாணி.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நூறு புள்ளி ஒன்று மெகாஹா சென்னை எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இது தேநீர் நேரம்.
2: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
3: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பாராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
4: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

இனி தேநீர் நேரத்தில் திரையிசை பாடல் ஒன்று. அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் இது.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். பி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். முதலில் தேவதேவம் பஜே என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை. ராகம் ஹிந்தோளம், கண்டச்சாப்பு தாளம்.

அரங்க இசை நிகழ்ச்சியில் யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து மரகதவல்லீம் ராகம் காம்போஜி, ஆதி தாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்டோம். பி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். இதே அலைவரிசையில் நாளை மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் ஆர் லாவண்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நாகை எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம்.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044-29-86-00-37. எண் மீண்டும் 044-29-86-00-37. அழையுங்கள் இன்று இரவு 8:15. சில நொடிகளில் தொடரும் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் தி ஆர்ட் ஆஃப் சேயிங் தேங்க்யூ. ஈ காவியாஸ்ரீ வழங்கும் உரை பியாண்ட் பீயிங் ஆர்டினரி. பவித்ரா வழங்கும் உரை எ லைஃப் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஸ்வதேஷி. பி அபர்ணா வழங்கும் உரை வேர் ஏஞ்சல்ஸ் நெவர் ஃப்ளை. வழங்குபவர் தயான்ஷிதா ஆகியன. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம். 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044-29-86-00-37. என் மீண்டும் 044-29-86-00-37. அழைக்க வேண்டிய நேரம் 8:15. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகாணம். இனி இதே அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக நள்ளிரவுக்கு பின் 12:10 முதல் தரைவழி ஒலிபரப்பு இராது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நேயர்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு நாளை காலை 5:54 ஆரம்பமாகும். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில். 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறுப்பதில்லை, 3:10 இனிய ராகம். நிகழ்ச்சியில் தாகர் சகோதரர்களின் பாட்டு, தொடர்ந்து அனூப் ஜலோடா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:10 பொங்கும் மங்கலம், அடையாறு ஜே பாலசுப்ரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். அகூர் ஏ ஜி முருகன் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவீர செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 திரைகாணம், காலை 9:00 அரங்கிசை. அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லைப்பூத்தொண்டா நிகழ்ச்சியில் சித்திர சங்கீதம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகாணம். 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் நெய்வேலி ராஜலட்சுமி தீபக் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். வி மிருதுலா அவர்கள் வயலின், தில்லைஸ்தானம் ஆர் சூரியநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் மாலை 4:00 வரை திரைகாணம். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் லாவண்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நாகை எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் பள்ளிக்கரணை டிஏவி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி முதல் பகுதி. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மன்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகாணம். இதுவரை எமது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று 8:15 FM கோல்ட் 100.1 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா?
3: இல்லையே.
2: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
3: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
0: சில நொடிகளை தொடர்வது டெல்லி அஞ்சல்.
4: आकाशवाणी समाचार सेवा प्रभाग की प्रस्तुति विश्लेषण

லீவ் யூ வித் தீஸ் வேர்ட்ஸ். பிஹைண்ட் எவ்ரி ஹோம், எவ்ரி கிளாஸ் ரூம், எவ்ரி ஒர்க் பிளேஸ், எவ்ரி ட்ரீம் அண்ட் எவ்ரி டுமாரோ, தெர் இஸ் ஆஃபன் அ விமன் ஹூஸ் நேம் த வேர்ல்ட் மே நெவர் நோ, பட் ஹூஸ் இம்பேக்ட் த வேர்ல்ட் குட் நெவர் ரீப்ளேஸ். இட் இஸ் அ ஹார்ட்ஃபெல்ட் ட்ரிபியூட் டு எவ்ரி எக்ஸ்ட்ராடினரி விமன் ஹூ மேக்ஸ் த வேர்ல்ட் பிரைட்டர், நாட் த்ரூ ஃபேம் பட் த்ரூ கம்பேஷன், ரிசைலன்ஸ், ஹோப் அண்ட் அன்கண்டிஷனல் லவ். Thank you for listening. Have a wonderful day.

வென் வாஸ் த லாஸ்ட் டைம் வி லுக்ட் அட் அவர் மதர்ஸ் நாட் சிம்ப்ளி அஸ் மதர்ஸ் பட் அஸ் விமன் ஹூ ஒன்ஸ் ஹேட் ட்ரீம்ஸ் ஆஃப் தேர் ஓன் ஃபியர்ஸ் ஆஃப் தேர் ஓன் அண்ட் அ லைஃப் தட் எக்ஸிஸ்டட் பிஃபோர் ஆவர்ஸ். வி ஆஃபன் செலிப்ரேட் அ மதர்ஸ் லவ், யெட் வி செல்டம் திங்க் அபவுட் வாட் தட் லவ் குவைட்லி காஸ்ட்ஸ். திஸ் போயம் இஸ் மை அட்டெம்ப்ட் டு ஆனர் தோஸ் இன்விசிபிள் சாக்ரிஃபைசஸ், த ட்ரீம்ஸ் ஷீ ஃபோல்டட் அவே, த ஃப்ரீடம் ஷீ சரண்டர்ட் அண்ட் த பார்ட்ஸ் ஆஃப் ஹர் செல்ஃப் ஷீ வில்லிங்லி கேவ் ஸோ ஹர் சைல்ட் குட் பிகம் ஹோல். திஸ் இஸ் மை போயம் வேர் ஏஞ்சல்ஸ் நெவர் ஃப்ளை. இஃப் ஆல் தி ஏஞ்சல்ஸ் குட் பி மை மதர்ஸ் சோல், தேர் விங்ஸ் உட் ட்ரெம்பிள் அண்டர் தி வெயிட் ஆஃப் லவ். இஃப் ஆல் தி ஏஞ்சல்ஸ் குட் பி மை மதர்ஸ் சோல், தேர் விங்ஸ் உட் ட்ரெம்பிள் அண்டர் தி வெயிட் ஆஃப் லவ். ஃபார் வாட் யூஸ் இஸ் த ஸ்கை வென் அ சைல்ட்ஸ் க்ரை கால்ஸ் தெம் டு அர்த், டு த ஷேடோஸ் தி ரேஸ் அபவ். If all the angels could be my mother's soul, their wings would tremble under the weight of love. For what use is the sky when a child's cry calls them to earth, to the shadows they raise above? They would forsake the freedom of stars for the burden of a lullaby at midnight's door. They would forsake the freedom of stars for the burden of a lullaby at midnight's door. Their flight a memory lost in the scars of countless nights spent pacing the floor. Heaven would weep to see them choose a prison of love over celestial blues. For what is a mother but an angel chained by the bonds of love that leave her pained? For what is a mother but an angel chained by the bonds of love that leave her pained? So they stay grounded in sorrow's embrace. So they stay grounded in sorrow's embrace, for angels with mother's hearts cannot escape. They know not the bliss of unburdened skies, for they have seen the world through child's eyes. They know not the bliss of unburdened skies, for they have seen the world through child's eyes. If all the angels could be my mother's hand, would be anchored by love, too much, too profound. If all the angels could be my mother's hand, would be anchored by love, too much, too profound. They would rest in the shadows where wings never spread. With crying arms, her dreams lie dead. They dressed in the shadows where wings never spread. With crying arms, her dreams lie dead. If this poem reminded you of your mother, don't wait for a special occasion to tell her what she means to you. We spend our lives thanking mothers for what they do, but perhaps we should also thank them for everything they quietly gave up. Behind every child who was loved without measure is a woman whose wings learned not to fly. And maybe, just maybe, that's what makes mothers the closest thing to angels.

இளைய பாரதம் கேட்டீர்கள். நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-298-6007. எண் மீண்டும் 044-298-6007. தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் இன்று இரவு 8:15. இனி திரைப்பட பாடல். அட்டகத்தி படத்திற்காக பிரதீப் கல்யாணி நாயர் பாடியிருப்பது.

0: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442986003 7. நேயர்களினை கேட்கலாம்
2: செய்தி கதம்பம்.
3: இன்றைய செய்தி கதம்பத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் புதிதாக தொடங்கி வைக்கப்பட்ட பாரத் கேஸ் லைட் ஜிப் என்ற புதிய எல்பிஜி சேவை குறித்தும், சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினரின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் பஸ்தர் மண்டலம் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. திருப்பூரில் இந்தியாவின் முன்னணி எரிசக்தி நிறுவனங்களில் ஒன்றான பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் சார்பில் பாரத் கேஸ் லைட் ஜிப் என்ற புதிய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனை பிபிசிஎல் தென்மண்டல எல்பிஜி தலைவர் திரு எஸ் மகேஷ்குமார் தொடங்கி வைத்து பேசினார். இதுகுறித்து அவர் பேசுகையில்,
4: வணக்கம், என் பேர் மகேஷ்குமார், நான் சதன் ரீஜன் பாரத் பெட்ரோலியத்தில் ஹெட் எல்பிஜி சவுத்தா இருக்கிறேன். அதாவது தென் மண்டலத்தில் இருக்கிற எல்பிஜி வியாபாரத்தை ஃபுல்லா பாத்துக்கிறேன் பாரத் பெட்ரோலியம் சார்பில். இன்னைக்கு ஒரு நற்செய்தி திருப்பூர் வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய எல்பிஜி கனெக்ஷன் வந்து இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கும். பண்ணீங்கன்னா 4 மணி நேரத்தில் உங்க கனெக்ஷன் வந்து வீட்டுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம ரீஃபில் இப்போ புக் பண்ணாலும் காலையில இருந்து நைட்டுக்குள்ள 4 மணி நேரத்தில் உங்க வீடை தேடி சிலிண்டர் கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதனால இதுக்கு பேர் வந்துட்டு பாரத் கேஸ் லைட் ஜிப், அதாவது விரைவாக உங்க வீட தேடி வரும் சிலிண்டர்ன்றதை ஆரம்பிச்சிருக்கோம். இங்க இப்ப திருப்பூர்ல வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நாங்க முதல்ல ஆரம்பிக்கல. எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களால நல்ல விரைவா கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப தமிழ்நாடு மொத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 16 சிட்டிஸ் எடுத்திருக்கோம். கோயம்புத்தூர் இருக்கு, திருப்பூர் இருக்கு, ஓசூர், ஊட்டி இந்த மாதிரி இடங்கள்ல எடுத்து, சென்னையிலயும் இருக்கு, இந்த மாதிரி இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. என்னன்னு கேட்டா, வாடிக்கையாளருக்கு இந்த சிலிண்டர் பத்தி பாத்தீங்கன்னா எளிமையாக அவங்க வந்து தூக்கலாம். சிலிண்டரோட மொத்த எடை வந்து 15 கிலோ தான். நார்மலா நமக்கு ஸ்டீல் சிலிண்டர் வந்துச்சுன்னா 30 கிலோக்கு மேல இருக்கு. பட் இது வந்து 15 கிலோ, பாதி தான் வெயிட் ப்ராடக்டோட சேர்த்து. சிலிண்டர் வந்து

0: ஒரு புது டைப்பில் இருக்கிற அதிக சேஃப்டி கொண்ட சிலிண்டர், பாதுகாப்பான சிலிண்டர். மேலும் வாடிக்கையாளருக்கு வந்து சிலிண்டருக்குள்ள எவ்வளவு கேஸ் இருக்குன்னு கண்ணால் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியாது கேஸ் எவ்வளோ இருக்கு, எப்போ காலியாகும், எப்போ அடுத்தது வேணுன்றதுக்கு. இது அவங்க பார்த்து இதில் வந்து கரெக்டாக புக் பண்ணி அவங்க வாங்கிக்கலாம். இந்த வசதியோடு இருக்கிற சிலிண்டர் இப்போ இந்தியாவில் மொத்தமாக பாரத் பெட்ரோலியம் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக ஒரு 135 நகரங்களில் லான்ச் பண்ணியிருக்கோம். மேலும் மேலும் படிப்படியாக மற்ற இடத்துக்கெல்லாம் போவோம். எங்களுடைய வேண்டுகோள், வாடிக்கையாளர் இதை எடுத்து யூஸ் பண்ணி பாதுகாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பெண்களுக்காக வடிவமைக்கப்பட்ட சிலிண்டர் இது. ஏன்னா பெண்களுக்கு தான் முக்கியமாக என்னன்னு கேட்டீங்கன்னா சிலிண்டர் தூக்க முடியல, வெயிட்டாக இருக்குலாம் பார்ப்பாங்க. அவங்க இது வந்து எளிமையாக இப்போ வந்து தூக்க முடியும். 15 கிலோங்கிறது வந்து ஒரு பெரிய வெயிட் கிடையாது, எடுத்து இது பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் வந்து அவங்களே வேணாலும் மாற்றிக்கலாம், இல்லைனா ஃபோன் பண்ணால் போதும், 4 மணி நேரத்தில் வீட்டில் வந்து சேரும். சேஃப்டி பாதுகாப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலிண்டர் வந்து மற்ற சிலிண்டர் மாதிரி ஈஸியாக வந்து வெடிக்காது. அதாவது மற்ற சிலிண்டர்லாம் இப்போ ஸ்டீல் சிலிண்டர் இருக்குது, இன்கேஸ் தீ விபத்து ஏற்படும் போது சிலிண்டர் வந்து தீக்குள்ளே இருக்குதுன்னா அந்த சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஏன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். மற்ற சிலிண்டர்லாம் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இதுவாகும்னா, இது வந்து ஒரு 1.5-2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த தீயை கட்டுப்படுத்திடலாம், அங்கேருந்து இதுவாகலாம். ஸோ இது ரொம்ப பாதுகாப்பான சிலிண்டர். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறது முதன்மையாக இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு வந்து 10 கிலோ சிலிண்டர் கொடுத்துருக்கோம். இது வந்து வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியலுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து மைக்ரெண்ட்டாக வந்திருக்கிறாங்க, சிலிண்டர் வேணும்னு சொல்கிறாங்க. இல்லைனா நீங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, ஊருக்கு கையில் வந்து ஒரு பார்ட்டி பண்ணணும், சிலிண்டர் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிடலாம் கையில். அந்த வசதிக்கு இருக்குது. இது சப்சிடி இல்லாத சிலிண்டர், நமக்கு நார்மல் காஸ்ட்டில் வர சிலிண்டர். இது சப்சிடி வந்து இதில் கிடையாது, பட் நார்மல் காஸ்ட் வர சிலிண்டர். மெயினாக என்ன சொல்கிறோம்னா, இன்றைக்கு டேட்டில் வந்து எல்லாரும் வந்து வாழ்க்கை வந்து டிஜிட்டல் உலகத்தில் வேகமாக ஓடிட்டு இருக்கோம். அப்போ சிலிண்டர் வேணுன்றதுக்காக அவங்க எப்பயும் எதுவும் பண்ண வேண்டாம், இந்த சிலிண்டர் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் சிலிண்டர் வந்து திருப்பூரில் எடுத்துட்டீங்க, இதே சிலிண்டரை எடுத்துகிட்டு நீங்கள் கோயம்புத்தூர் போனால் கூட அங்கே போய் நீங்கள் வந்து ஃபுல் சிலிண்டர் வாங்கிக்கலாம். டெபாசிட்லாம் கிடையாது, மொத்தமாக நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். இது மொத்தமாக இந்த ஒரு சிலிண்டரோட இது மொதல் தடவை எடுக்கும்போது 900 ஒரு 4800 வரும். அதுக்கப்புறம் ரீஃபில் கொள்ள காசு மட்டும் தான், அது ஒரு 1500-1600 வரும். ஒரு ஒரு டவுனுக்குள்ள ரேட்டை பொறுத்து இருக்குது. இது வந்து நல்ல வரவேற்பு வந்திருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே நாங்கள் வந்து ஒரு 350 வாடிக்கையாளர் சேர்த்துருக்கோம். எங்களுக்கு என்னென்னா, இப்போ திருப்பூர் மாதிரி டவுன் வந்து உங்களுக்கு எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க சிலிண்டர் தேவைப்படுங்கிறனால கட்டாயமாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு கணினி மூலியமாக செயலி மூலியமாக இருக்குது. ஒன்று கம்ப்யூட்டரில் போய் பண்ணலாம் நீங்கள், இல்லைனா மொபைலில் இருக்கிற ஆப் இருக்குது, ஹெலோ பிபிசியில்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஹெலோ பிபிசியில் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் புக் பண்ணிங்கன்னா போதும், புது கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் ஷோரூம் வரைக்கும் வரணுன்னே தேவையில்லை, நீங்களாக புக் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப் அதில் கொடுத்தா போதும், புக் ஆகிடும், உங்கள் வீட்டுக்கு 4 மணி நேரத்தில் சிலிண்டர் வரும். இந்த வண்டி வந்து நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக இவங்களை வைக்க சொல்லியிருக்கோம். எதுக்குன்னு கேட்டோம்னா, இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் கூப்பிட்றவர் வந்து ஒரு சிலிண்டருக்காக கூப்பிடுவார், அதுக்காக ஒரு வண்டி தேவைப்படும். அதுக்காக தான் இந்த வண்டியை செப்பரேட்டாக வச்சிருக்கவங்களை மட்டும்தான் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம மற்ற சிலிண்டர்லாம் பார்த்தோம்னா, அவங்க வண்டியில் வந்து ஒரு 20 சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு ஏரியாவாக கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. இந்த சிலிண்டர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பாரத் கேஸ் லைட் ஜிப் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சிருக்கோம். ஸோ யார் ஃபோன் பண்ணாலும் 4 மணி நேரத்தில் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருணுன்ற ஒரே குறிக்கோளோட தான் இந்த இது வச்சிருக்கோம். இதில் வந்து மற்றபடி பாரத் பெட்ரோலியம் வந்து வீட்டு விநியோக பொருட்களும் ஆரம்பிச்சிருக்கோம், பியாண்ட் எல்பிஜிங்கிற மாதிரியே. அதாவது உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வந்து அதுவும் ஹெலோ பிபிசியல் ஆப்பில் போய் நீங்கள் புக் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வேண்டிய பொருட்கள் அதையும் இருந்தால் இதே வண்டியிலையும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அவங்க.
1: இந்தியாவின் தொன்மையை போற்றி பாதுகாக்கும், சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினரின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் பஸ்தர் மண்டலம் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை வழங்குகிறார் எமது சேலம் மாவட்ட செய்தியாளர்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள பஸ்தர் மண்டலம் இந்தியாவின் மிக முக்கியமான பழங்குடி பிராந்தியமாகும். பஸ்தர் மண்டலத்தில் பஸ்தர், பிஜாப்பூர், தண்டேவாடா, காங்கேர், கொண்டேகான், நாராயண்பூர், சுக்மா ஆகிய 7 மாவட்டங்களில் 32 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இதில் 76% அதிகமானோர் பழங்குடியினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோண்ட், முரியா, மரியா, பைசன்ஹான் மரியா, அபுஜ் மரியா, துருவா, பத்ரா ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த பழங்குடியினர் இங்கு வசித்து வருகின்றனர். சத்தீஸ்கரின் மிகப்பெரிய பழங்குடியின பிரிவாக கருதப்படும் கோண்ட் பிரிவில் மழைக்காலம் முடிந்து வசந்தம் தொடங்குவதை கொண்டாடும் கர்மா நடனம், அறுவடைக்கு பின் ஆண்கள் மட்டும் குச்சிகளை வைத்துக் கொண்டு ஆடும் சைலா நடனம், பெண்கள் வட்டமாக நின்று கிளி பொம்மை வைத்து கௌரா திருமண விழாவில் ஆடப்படும் சுவா நடனம், மூங்கில் கட்டைகளில் ஏறி நின்று ஆடும் சாகச கெண்டி நடனம் ஆகியவை முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். இதேபோன்று வேட்டை நடனம், திருமணத்திற்கான முன்னேற்பாடு நடனம், அறுவடை நடனம், தீயை சுற்றி ஆடும் நடனம், திருவிழா நடனம், நாட்டுப்புற நடனம், காட்டெருமை கொம்பு தொப்பி அணிந்து ஆடும் நடனம் என பழங்குடியினரின் கலாச்சாரம் முழுமையாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. தந்தேவாடா மாவட்டத்தில் டங்கினி மற்றும் சங்கினி என 2 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் சத்தீஸ்கரின் குலதெய்வமான தந்தேஸ்வரி அம்மன் கோவில் சிறப்புமிக்கதாகும். 800 ஆண்டுகள் பழமையான கருவறை கொண்ட இத்திருக்கோவில் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது. இக்கோவில் வளாகத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பழங்குடியினரின் வாழ்வியல் நடைமுறைகள் அனைத்தும் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. விவசாய திருவிழா, புது அரிசி திருவிழா, மத்தாய் திருவிழா என அனைத்து காட்சிகளும் இளைய தலைமுறையினர் பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன.

0: இனத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் இடையில் தங்களது அடையாளத்தை காத்து நிற்கும் சத்தீஸ்கர் பழங்குடியினரின் வாழ்வியல் நடைமுறை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள்.
2: நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தின் மிக முக்கிய அங்கமாக ஜவுளி மற்றும் ஆடைத்துறை விளங்குவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் NIFTயின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றது குறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில், ஜவுளி மற்றும் ஆடைத்துறை நமது கலாச்சார பாரம்பரியம் மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக விளங்குகிறது என்று தெரிவித்துள்ளார். பாரம்பரிய கலைகளின் அடையாளத்தை மாற்றாமல் கைவினை கலைஞர்களின் உற்பத்தி திறன் மற்றும் வருமானத்தை பெருக்க உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது குறித்து ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இக்கட்டுரையில் பெண்கள் தங்களின் பொருளாதார முடிவுகளை தாங்களாகவே எடுக்கும் திறனை பெற்றுள்ளதே நாட்டின் உண்மையான சுதந்திரம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஜன்தன் வங்கிக் கணக்குகளில் 56% பெண்கள் தங்களது வங்கிக் கணக்குகளை தொடங்கி இருப்பதாகவும், முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் 68% பெண்கள் பயனடைந்து தொழில் தொடங்கி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வியில் பெண்களின் பங்களிப்பு 43% உயர்ந்துள்ளதாகவும், மேலும் பெண் குழந்தைகளின் பாலின விகிதம் தற்போது 929 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரேசில் இடையேயான வர்த்தகத்தை 2030 ஆண்டுக்குள் 30 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2025-26 நிதியாண்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் 15 பில்லியன் அமெரிக்க டாலராக எட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 23.5% கூடுதலாகும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஏற்றுமதி 7 பில்லியன் டாலராகவும், பிரேசிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யும் பொருட்களின் மதிப்பு 8.1 பில்லியன் டாலராகவும் உள்ளது என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: கட்டினா சுயம் இனி கட்டுப்படு. பாரதிய சேனா.
1: பாரதிய சேனா கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. நேரம் 8:15. நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ்.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். இது ஒரு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-29-86-00-37. பங்கு பெற்று பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைப்பவர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் பி சரவணன் அவர்கள்.
6: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நம்முடைய அறிவிப்பாளர் ரமணி அவர்கள் சொன்னது போல ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று பயன்பெறலாம். 044 இது இணைப்பெண், 29-86-00-37 இந்த எண்ணில் தொட்டு வாருங்கள். உங்களுடைய

0: சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம், கேட்டு உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். அனுபவ கருத்துக்களை எங்கள்கிட்ட சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஏதாவது கேள்வி கேட்டால் கூட நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். வாரந்தோறும் ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி திங்கட்கிழமை என்று ஒளிபரப்பாகுது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய நாங்கள் அழைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குது. மழை பெய்ய நேரத்தில் மழை நீரை சேமிச்சும் வச்சுக்கணும். சில இடங்களில் மழை பெய்யதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்முடைய IMD இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நம்முடைய வானிலை ஆய்வு மையம் நமக்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்குது. லேசானது ஒரு மழை, அது இல்லாமல் அங்கங்கே லேசாக கொஞ்சம் மின்னலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மின்னல் இடி லேசாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கெங்கே இருக்கும்? தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அப்புறம் காரைக்கால், அப்புறம் கடலோர பிரதேசங்களில் இந்த மழை அல்லது லேசானது மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாட்டர் லாகிங் இருக்கும், மழை பெஞ்சுனா தண்ணி நிற்கத்தான் செய்யும். அப்புறம் கொஞ்சம் ரோடு அங்கங்கே அப்படியே வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரியவங்க சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் வண்டியில் போகிறவங்க வர்றவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இது வந்து நம்முடைய வானிலை ஆய்வு மையம் நமக்கு அனுப்பியிருக்கிற ஒரு தகவல், உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டோம். இந்த மாதிரியான நேரத்தில் விவசாயிகள் ரொம்ப வேகமாக பயிர் சாகுபடியை திட்டமிடுவாங்க. ஒரு முக்கியமான கருத்து, இன்றைக்கி வந்து 31ஆம் தேதி, நாளைக்கு வந்து செப்டம்பர் 1. நம்ம டெல்டா விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம் அது. என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுக்கு டெல்டா விவசாயிகளுக்காக மேட்டூர் அணை திறக்கப்பட இருக்குது. மேட்டூர் அணை திறந்தாலே டெல்டா விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடும். கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு பருவ நெல் சாகுபடியை இழந்திருக்கோம். அந்த ஒரு பருவ நெல் சாகுபடியை இழந்தாலும் ஒன்றை விட்டால் இன்னொன்று நம்ம பிடிச்சிடலாம், பிடிக்கணும். அதற்காக தான் நாளைக்கு 1ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட இருக்குது. மேட்டூர் அணை திறந்தாலே தண்ணி கடைமடை நோக்கி வரும்போதே பூமி குளிரும். பூமி குளிர்ந்துச்சுன்னா நிச்சயமாக மழை பெய்யும். அதுதான் பெரியவங்க சொல்கிற கருத்து. நம்ம கிராமத்தில் இருக்கிற மக்கள் அதுதான் சொல்லுவாங்க, ஏய் மேட்டூர் அணையில் தண்ணி திறந்துட்டாங்க, பூமி குளிர்ந்துடும், இனிமேல் மேகத்தில் குளிர்ச்சி ஏற்படும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக மழை நிச்சயமாக பெய்யும் அப்படிம்பாங்க. அதனால் மழை பெய்யாத இடங்களில் கூட மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேட்டூர் அணை திறக்குது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி மக்களுக்கு சொல்லிக்கிட்டு, நாம் சென்னையில் இருக்கிறோம், சென்னையில் இருக்கிற மக்களுக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நாம் நினைப்போம். அப்படி இல்லை, எல்லா இடங்கள்லேயும் எல்லா ஊர் மக்களும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் தான். விவசாயம் இல்லாத, விவசாயத்தை தொடாத மக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லோரும் 3 வேளை சாப்பிட்றோம். 3 வேளை சாப்பிடும்போது எப்படி இருந்தாலும் அதற்கு விவசாயம் வேணும். விவசாயம் இல்லாமல் எப்படி இருக்கும்? அதனால் கண்டிப்பாக நண்பர்கள் எல்லோரும் விவசாயத்தை அண்டி தான் இருக்கணும். இப்போலாம் 3 வேளை சாப்பிட்றதில்ல, 4 வேளை 5 வேளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். சுகர் பேஷண்ட்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் பிரித்து சாப்பிட்டுருக்குறாங்க, டாக்டர் அப்படி தாங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்றாங்க. அதனால் 5 வேளை சாப்பிட்றது, 3 வேளை சாப்பிட்றது, குறைஞ்சபட்சம் 2 வேளை சாப்பிட்றதெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் எங்கே சாப்பிட்டாலும் யார் சாப்பிட்டாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக உணவு வேண்டும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. அதனால் உண்டி கொடுத்தோர் யார், உயிர் கொடுத்தோர் யார், விவசாயிகள் தான். யாருக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குதோ, யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவர்களுக்கு உயிர் கொடுத்தவர் விவசாயி. அதனால் அது குலத்தொழில், அது நம்முடைய குலத்தொழில். அந்த குலத்தொழிலில் எல்லோரும் ஈடுபடணும், எல்லோரும் தங்களை இணைத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் முன்வைக்கிறோம். ஆடிப்பட்டம், தைப்பட்டம், நிறைய பட்டங்கள் இருக்குது. எந்த பட்டங்கள் இருந்தாலும் அந்த பட்டங்களில் கண்டிப்பாக பயிர் சாகுபடியை துவக்கணும். இப்போ நாம் பயிர் சாகுபடியை எப்படி துவக்கிறது? மழை பெய்தால் துவக்கலாம். மழை இல்லைன்னா பட்டம் தவறினால் நட்டம்னு சொல்லுவாங்க, அதுவும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பட்டமே இல்லாமல் நம்ம வீட்டு தோட்டத்தில் சாகுபடி பண்ணலாம். வீட்டு தோட்டத்தில் சாகுபடி பண்ணுறதுக்கு எப்போ வேணும்னாலும் நீங்கள், எந்த மாதத்தை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் கண்டிப்பாக வீட்டு தோட்டம் வச்சுருக்கிற விவசாயிகள், வீட்டு தோட்டம் வச்சுருக்கிற நண்பர்கள் இந்த நேரத்திலையும் சரி, எந்த நேரத்திலையும் சரி, ஏதாவது ஒரு பயிர் சாகுபடியை துவக்கணும். ஒரு 4 விதையை போட்டு முளைக்க வைக்கணும். மழை பெய்யக்கூடிய நேரங்களில் இதை போட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பயிர் சாகுபடி நடைபெறும். வீட்டு தோட்டத்தில் தேவையான காய்கறிகள் அதை முளைக்க வச்சிட்டோம்னா அதை பார்க்குறதே அழகு. அதுலேருந்து 4 காய்கறிகள் எடுத்து சமைச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்டோம்னா ஒரே மகிழ்ச்சி தான். அதனால் இது எந்த தோட்டத்தில் விளைஞ்சது நம்ம சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படலாம். அந்த மாதிரியான ஒரு சின்ன தோட்டத்தை நாம் முதல்ல உருவாக்கணும். அதற்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கொடுப்பாங்களா?
1: கண்டிப்பாக சார். எப்படி வந்தாயோ அப்படின்ற ஒரு அழகான பாட்டு நேயர்களுக்காக.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்பு கொள்ளலாம் 044-29-86-00-37. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் நிகழ்ச்சி இது.
1: இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த எண்ணில் தொட்டு வாருங்கள். 2-9-86-00-37 இந்த தொலைபேசி எண்ணில் தொட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நிகழ்ச்சியை இணையும் முதல் நேயர்
2: சார், வணக்கம்.
1: வணக்கம்.
2: மயிலாப்பூர்லேருந்து ஸ்ரீவித்யா பேசுகிறேன்.
1: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி?
2: எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இடம் இருக்குது.
1: ம்,
2: வீட்டு தோட்டம் அமைக்கணும்னா நான் என்னென்னலாம் செய்யணும் கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்கள்.
1: ஒரு பொதுவான ஒரு கேள்வியை கேட்டாங்க. நான் மொட்டை மாடி வச்சுருக்கிறேன், எனக்கு நான் வீட்டு தோட்டம் வைக்கணும்னு ஒரு கேள்வியை கேட்டால் ஆனால் எவ்வளோ பதில் சொல்கிறது? முடிஞ்ச வரைக்கும் சொல்லிவிடுவோம், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். அதனால் எப்படின்னா, வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் மொட்டை மாடி வச்சுருக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு டெஸ்ட் பேசிஸில் தான் பண்ணணும். ஒரு ரெண்டு தொட்டியை வாங்கி வச்சுக்கலாம், அல்லது வந்து தொட்டி இல்லைன்னா வீட்டில் பழைய பேஸ்கெட் அல்லது வாளி, உடஞ்சி போன குடம், நல்ல தொட்டி, இது மாதிரிலாம் எதாவது வாங்கி வச்சுக்கிட்டு அதில் மண்ணை நிரப்பிக்கணும். மண்ணை நிரப்பி அதில் ரெண்டு விதையை போடணும். முதல்ல ரெண்டு மட்டும் வாங்கி வச்சுக்கணும். அதில் மண்ணை போட்டு கீழே எப்பயுமே எந்த தொட்டி வாங்கினாலும் பார்த்திங்கன்னா கீழே மூணு ஓட்டை இருக்கும். அந்த மூணு ஓட்டை எதுக்குன்னா, எக்ஸஸ் வாட்டர், நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி கீழே வடியறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. அதனால தான் மூணு ஓட்டை எப்பயுமே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மூணு ஓட்டையிலேருந்து தண்ணி வெளியில் வந்துடும்,

0: நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் வந்துட்டாங்களா, இவங்களுக்கு சேர்த்து அவங்களுக்கு சேர்த்து இன்னொரு பதில் சொல்லுவோம். யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கிறீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, இணைப்பில் இருக்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. அவர் திருப்பி வரட்டும், இன்னொரு முறை வரட்டும், நம்ம மயிலாப்பூர் ஸ்ரீவித்யாவுக்கு பதில் சொல்லிடுவோம். அதாவது அந்த ரெண்டு தொட்டியை மட்டும் முதல்ல வச்சுக்கிட்டு ஒரு நாலு விதையை, ரெண்டு ரெண்டு விதையாக ஒரு தொட்டிக்கு போட்டுடணும். அதை முளைக்க வச்சு அதை நம்ம முதல்ல பயிர் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஆக்கணும், நாலு எட்டு ஆக்கணும், எட்டை பதினாறு ஆக்கணும். அது மாதிரி பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி செடி கொடி வளருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு நான் ஒரு பத்து கீரை விதையை கூட அப்படியே தெளித்து விடலாம். அந்த மண் நல்ல மண்ணாக இருக்கணும். வெறும் ஆற்று மணலாக இருக்கக்கூடாது, பொட்டை மணலாக இருக்கக்கூடாது. அந்த மணல் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கணும். அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணில் நல்ல மண் இருக்கணும், செம்மண்ணாக இருக்கலாம், கூடவே சாணி குப்பையை கலந்துக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு கலந்துக்கணும். இந்த வேப்பம் புண்ணாக்கோடு நிறுத்திட்டு மறுபடியும் வர்றேன், இன்னொரு நேர் இல்லை அதே நேர் தான் வராரான்னு பார்ப்போம். வரல, வந்துட்டு போயிட்டார் போல இருக்கு. வருவார் போவார், வருவார் போவார், வரட்டும், வந்தால் திருப்பி பதில் சொல்லுவோம். அந்த வேப்பம் புண்ணாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்வரோக நிவாரணி. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க?
1: சேதுபதி சார், காரைக்குடிலிருந்து பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க சேதுபதி.
1: ஆ சார், நம்ம பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார்.
0: ஆ,
1: அந்த மாதிரி தை பொட்டம் ஆடி பொட்டம்லாம் சொல்றாங்களா, அது மாதிரி நம்ம வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு அந்த மாதிரி பார்க்கணுமா சார், அதை பத்தி சொல்ல முடியுமா?
0: நல்ல கேள்வி. இதே மாதிரி தான் உங்க ஸ்ரீவித்யாவும் ஒரு பொதுவான கேள்வி கேட்டிருந்தாங்க, அதையும் கலந்து கூட நம்ம பதில் சொல்லலாம். அதாவது வீட்டு தோட்டத்தில் சாகுபடி பண்ணுறதுக்கு நம்ம பட்டம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ வேணும்னாலும் எதை வேணும்னாலும் சாகுபடி பண்ணலாம். நிறைய சாகுபடி பண்ணுறவங்க தான் இப்போ நெல் சாகுபடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குறுவை, சம்பா, தாளடி, நவரை, அப்புறம் கோடை, இப்படி பல பட்டம் பார்த்து நெல் சாகுபடி செய்வாங்க. ஆனால் காய்கறி சாகுபடி செய்கிறவங்க, வீட்டில் சாகுபடி செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அவசியம் இல்லை. எப்போ போட்டிங்கனாலும் விதை போட்டினாலும் கண்டிப்பாக அது முளைக்கும், முளைச்சி கண்டிப்பாக நமக்கு விளைச்சலை கொடுக்கும். இப்போ அது மாதிரி எப்போ வேணுனாலும் நீங்கள் சாகுபடி பண்ணலாம், எது வேணுனாலும் சாகுபடி பண்ணலாம். முதல்ல டெஸ்ட் பேசிஸில் பண்ணிவிடுங்க. ஒரு வீட்டு தோட்டம்னு இருக்குன்னா, வீட்டு தோட்டத்தில் மொட்டை மாடின்னா நம்ம தொட்டி தான் வச்சாகணும். வீட்டை சுற்றி இடம் இருக்குன்னு வச்சிங்களேன், அங்கே நீங்கள் மரப்பயிர்கள்லாம் கூட சாகுபடி பண்ணலாம். ஒரு வீட்டு தோட்டமும் ஒன்று இருக்குன்னா, அங்கே வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நாலஞ்சு செடிகள் மரங்கள் இருக்கணும். ஒரு தென்னை மரம் இருக்கலாம், ஒரு மாமரம் இருக்கலாம், ஒரு கொய்யா, ஒரு சப்போட்டா, ரெண்டு செம்பருத்தி செடி, ரெண்டு ரோஜா செடி, துளசி செடி. அப்புறம் இதை தவிர உங்களுக்கு என்ன பிடித்தமானது இருக்கோ, ஒரு வேப்ப மரம், ஒரு புங்க மரம். வேப்ப மரமும் புங்க மரமும் இருந்துச்சுன்னா அதனுடைய காற்று அதனுடைய நிழலில் இருந்தாலே எந்த நோய் நொடியும் நம்மளை அண்டாது. அதுக்கு தான் சொன்னோம், தொட்டிலையும் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கு வேப்ப முன்னாக்கு போடணும்னு. இந்த வேப்ப முன்னாக்கு போட்டிங்கன்னா தொட்டியில் இருக்கக்கூடிய எந்த கிருமிகளும் அந்த பயிரை வந்து எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது, நல்லபடியாக வளர்க்கும். அதுக்கு தான் அந்த சர்வரோக நிவாரணியான வேப்ப முன்னாக்க போடணும்னு சொல்கிறது. அந்த வேப்ப முன்னாக்கு போட்டு தான் அதில் வளர்க்கணும். நாம் இன்னொன்று, முதல்ல எந்த விதை போடுறோமோ அந்த விதையில் ரெண்டு விதை நாலு விதை கூட போடலாம். போட்டுட்டு நல்லா முளைத்த பிறகு, நல்லா முளைத்த பிறகு அதில் ரெண்டே ரெண்டு செடிகளை மட்டும் வச்சுக்கணும். நமக்கு ஆசையாக இருக்கும், ஐயோ எல்லாம் முளைச்சிடுச்சு, இது எல்லாத்துலேயுமே நமக்கு காய்கள் கிடச்சிருமே அப்படின்னு. அப்படி இல்லை, ஒரு இடத்துல ஒருத்தர் நிற்கலாம், ரெண்டு பேர் நிற்கலாம், நாலு பேர் நிற்க முடியுமா? நிற்க முடியாது இல்லைங்களா. அதனால் ரெண்டே ரெண்டு செடி தான் ஒரு தொட்டியில் இருக்கணும், ஒன்றரை அடி தொட்டியில். அதனால் ஒன்றரை அடி தொட்டி, அதில் ரெண்டே ரெண்டு விதை, அந்த ரெண்டு விதையை மட்டும் நாம் போட்டு முளைக்க வச்சு அதுலேருந்து எந்த வெண்டைக்காய் இருந்தால் வெண்டைக்காய், கத்திரியாக இருந்தால் கத்திரி, தக்காளி இருந்தால் தக்காளி, மிளகாய் இருந்தால் மிளகாய், இந்த மாதிரி பயிர் வகைகளை நம்ம முதல்ல சாகுபடி செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி இது வளரும்போது கூடவே என்னாகுன்னா களைச்செடியும் முளைக்கும். தினமும் காலையிலையும் மாலையிலையும் அந்த தொட்டி செடியை பார்க்கணும், பயிரை பார்க்கணும், கடனை கேட்கணும். அது மாதிரி இருந்தால் இந்த செடி நல்லாவே வளரும். நாம் அடுத்த நேரம் சந்திப்போமா? வந்தவர் வந்து வென்று விட்டார். யார்? அந்த மாதிரி ஒரு ரெண்டு தொட்டியை வச்சு சாகுபடி பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நாலு நாலாக்கலாம். அதில் நாலில் ஒரு நாலு விதமான காய்கறிகளை போடணும். கீரை போடலாம், அப்புறம் வந்து தக்காளி போடலாம், கத்திரி போடலாம், இது மாதிரி பலவிதமான பயிர்களை சாகுபடி பண்ணலாம். இன்னொரு நேயர்.

0: யார்?
1: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யாருங்க?
1: ஏற்கையின் தூதுவர் ஐயா அவர்களுக்கு திருவள்ளூர் டில்லியின் வணக்கமும் வாழ்த்து.
0: ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ஐயா, ரொம்ப பிஸிங்க ஐயா, ரெண்டு மூணு வாரமா நீங்க. ஐயா கேக்குதுங்களா?
0: நல்லா கேக்குதுங்க.
1: நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கேன்
1: ஐயா, நல்லா இருக்கேன் ஐயா. இந்த வீட்டு தோட்டம் சொன்னீங்கல்ல, இது எல்லாரும் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் ஐயா.
0: ஆமா,
1: எல்லாருமே இது ஏன்னா கொஞ்சம் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க பாரு, ஒரு வீட்டுல 100 தொட்டி வச்சிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து வெளியில போயிட்டு இது பண்ண வேண்டியது இல்ல, அந்த டைம் உங்க இதுல பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சுத்தமான பொருளும் கிடைக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: நல்ல அது நல்ல கான்செப்ட் ஐயா.
0: ஆமாங்க, அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் அவங்க வீட்லயே கிடைச்சிடுது இல்ல.
1: ஆமா, அது ஃப்ரெஷ்ஷா விஷம் இல்லாத சாப்பிடலாம் ஐயா.
0: ஆமாங்க.
1: அதுக்கப்புறம் இன்னொன்னுங்க ஐயா, நான் என்னோட இது ஒண்ணு, வேலி அமைக்கிறாங்க இல்லையா
0: வயலுக்கு,
1: கூடுமான வரையும் இந்த இயற்கை வேலி அமைச்சாவே நல்லா இருக்கு.
0: அது உயிர் வேலின்னு கூட சொல்லலாம்.
1: ஆமா, உதயம் கொம்பு இருக்கு,
0: உதயம் கொம்பு வைக்கலாம், கிழுவ வைக்கலாம்.
1: ஆமா, அதுங்க நம்ம அப்படிதான் பண்ணிருக்கேன் ஐயா, இது வரைக்கும் அந்த இதுவும் கிடையாது. ரோடு வரணும்னா அந்த உதயம் சும்மா ஒரு 2 இன்ச்சு கணம் இருந்தா போது, அந்த உதயம் கொம்பு வச்சுட்டீங்கன்னா அது நிறைய வந்துருக்குங்க ஐயா.
0: போத்து தானே இல்ல உதயம் போத்து?
1: ஆமா ஆமா, இப்ப வச்சா இன்னும் நல்லா வரும்.
0: ஆமா, மழை பெய்யற நேரத்துல வச்சிட்டோம்னா சூப்பரா வந்துடும்.
1: அது சரியான பென்சிங் கூட நீங்க கம்பி கூட கட்டிக்கலாம்.
0: ஆமா, நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும்,
1: கட்டி விடலாம். நமக்கு அந்த பசுமையாவும் இருக்கும்.
0: ஆமாங்க,
1: அது மாதிரி பண்ணலாம் ஐயா. அது எல்லாருமே குடும்பம் வரைக்கும், ஏன்னா இப்ப அங்கங்க நிறைய சுத்தி சுத்தி ஒரு இடத்துல வயல் நிறைய கரம்பு போட்டுருக்காங்க, அவங்களால பண்ண முடியல.
0: ஆமாங்க,
1: இடையில நேரம் பண்ணா பண்ணுவாங்க நிறைய இடம். இப்ப மாடு ஆடு பிரச்சனையால வயல் பண்ண முடியல ஐயா. அவங்க என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் முதலீடு இல்லாத கொஞ்சம் பண்ணலாம் ஐயா, என்னோட ஒரு இதுதான்
0: சஜஷன். நிச்சயமா.
1: ஆமா ஐயா, நான் இந்த மாடு பிரச்சனையால நிறைய பண்ணணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க கூட அதை பண்ண மாட்டேன்றாங்க. இது மாதிரி கொஞ்சம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இதுவா இருக்குன்றது என்னோட ஒரு இது ஐயா.
0: ரொம்ப சந்தோஷம், நன்றி ஐயா. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஆமா, திருவள்ளூர் டில்லி ஐயாவுக்கு நன்றி, அவருடைய கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமான கருத்து பார்த்தீங்கன்னா, அதில் உயிர் வேலி. உயிர் வேலிங்கிறது அந்த காலத்தெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. 4 முள்ளை வைப்பாங்க, அப்புறம் கிலுவ மரத்தை வைப்பாங்க, உதயம் போத்த வைப்பாங்க. போத்த கட்டி அதில் வந்து கருவை முள்ளை வந்து கட்டுவாங்க, கிட்டி பிடிச்சி கட்டுவாங்க. அதுதான் நமக்கு வேலியாக இருக்கும், ஒவ்வொரு பருவத்திலையும் செய்வாங்க. அப்போ 4 ஆளுக்கு நமக்கு வேலை கிடைக்கும், அந்த வேலைக்கு சம்பளமும் கொடுத்துருவோம், அவருக்கு தேவையான சம்பளம் கிடைச்சிடுது, நமக்கு உயிர் வேலி கிடைச்சிடுது. அப்புறமா இந்த பயிர் சாகுபடி முடித்த பிறகு அது போயிடும், அல்லது வேலி அப்படியே இருந்தால் கூட அப்படியே வச்சுக்கலாம், நம்ம தொடர்ந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி உயிர் வேலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா, எங்கே பார்த்தாலும் கான்கிரீட் கல்லாகிடுச்சு, அதை சுற்றி கம்பி வேலி விடுறாங்க. பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஈவன் ஏன் விவசாயம் பண்ணுற வயல்கள்லாம் கூட கம்பி வேலி வந்துருச்சு, மக்கள் அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா யாருக்கும் உயிர் வேலி அமைக்கணும், உயிர் வேலினா என்னன்னு கேட்குற காலகட்டமாக இருக்குது. உயிர் வேலி அமைக்கணுங்கிற எண்ணம் கூட இப்போ இல்லாமல் போயிடுறாங்க. அதனால் உயிர் வேலி கூட தாராளமாக அமைக்கலாம். ஒரு பாட்டு தருவீங்களா?
2: நிச்சயமாக சார். நீதியின் மறுபக்கம் அப்படின்ற படத்திலிருந்து ஒரு நல்ல அழகான ஒரு பாட்டு.

நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணையிறாரு, அவருக்கு தான் முதல் முன்னுரிமை. யார் அவர்? வணக்கம். வணக்கம் ஐயா, என்ன பிள்ளை இருக்கிறீங்க, பேசுங்க. ஹலோ. திருப்பி வருவார்.

0: நிகழ்ச்சியில் ஒரு நிறைவு நேயர் வரார், யாருன்னு பார்த்துருவோம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: யார் பேசுறீங்க?
1: என்னுடைய பேர் தினகரன், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து நல்லவம்பட்டி கிராமத்திலிருந்து பேசுறேங்க ஐயா.
0: நல்லம்பட்டி?
1: நல்லவன்பட்டி.
0: அடாடா, என்ன பேர் பாருங்க.
1: நன்றிங்க.
0: தினகரன் நல்லவரா தான் இருப்பார் நிச்சயமா. சொல்லுங்க ஐயா, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க, இல்லாட்டி உங்களுடைய கேள்வி இருந்தா கேளுங்க.
1: ஐயா, நான் ஒரு படித்த இளைஞன் தான். இப்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டு விவசாயத்துல ஆர்வம் செலுத்துற ஒரு பையன் தான்.
0: சூப்பர்.
1: ஸோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து நிறைய செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நிறைய சொல்றாங்க வெளியில. இப்ப அது எப்படி இந்த விவசாயத்துக்குள்ள நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு அறிவுரை இருந்தா சொல்லுங்கய்யா, இல்ல ஏதாவது ஒரு தொழில்நுட்பம் இருந்தா சஜஷன் பண்ணுங்கய்யா.
0: சரிமா, அது இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வந்து எல்லா ஃபீல்டுக்கும் வந்துருச்சு.
1: ஆமாங்க ஐயா,
0: விவசாயத்துக்கும் வந்துருச்சு. விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நாம் எந்த பயிரை வேணால் சாகுபடி செய்து அதனுடைய விளைச்சலை வந்து நம்ம எந்த ரூபத்தில் வேணால் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னார். அதாவது இப்போ ஒரு தர்பூசணி இருக்குன்னு வச்சுங்களேன், தர்பூசணியை வந்து நம்ம வந்து எல்லாம் முட்டை வடிவில் தான் பார்த்து பழக்கம் இல்லைங்களா. அதே ஸ்கொயர் மாதிரி கொண்டு வரலாம், அல்லது வேறு வடிவத்தில் நமக்கு எந்த விதத்தில் வேணுமோ அந்த விதத்தில் கொண்டு வரலாம். இப்போ இளநீ பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக குண்டா கோலி குண்டு மாதிரி இருக்கும், அதை நறுக்கி கொண்டு வரலாம். நறுக்கி இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க, அந்த ஷேப்புக்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னும் இதில் நிறைய நமக்கு தெரிய வேண்டியிருக்குது. இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சி அலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் சொன்னாங்கன்னா நமக்கும் உபயோகமாக இருக்கும், தினகரன் போன்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். ஆனால் தினகரன் போன்ற இன்ஜினியரிங் படித்த மக்கள் தான் இதை பற்றி இன்னும் நிறைய யோசிச்சு நமக்கு நிறைய சொல்லணும்.
1: கண்டிப்பாங்க ஐயா, நான் வந்து இப்போ ரெகுலராக நான் வந்து அலோ ஃபார்மரை வந்து ஃபாலோ பண்ணுறோம் தான். அடுத்த முறை நானே கண்டிப்பாக இதை பற்றின ஒரு தகவல்களை திரட்டின்னு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
0: சூப்பர். நாங்கள் பாருங்கள், பாலை உங்கள் கோர்ட்டுக்கு தள்ளி விட்டோம் நாங்கள்.
1: அதான் ஆனால் இருந்தாலும் நீங்கள் சொன்னது எனக்கு நல்லதை தாங்க ஐயா, ஏன்னா நானும் தேடினா தான் இன்னும் பல விவசாயிகளுக்கு இந்த மாதிரி இதை பயனுள்ள தகவல் சொன்ன மாதிரி இருக்கும்.
0: தேடணும்
1: அந்த

0: பொறுப்பு எனக்கு இருக்கு.
1: நிச்சயமா, அது மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்லை, நீ உங்கள மாதிரி இளைஞர்கள் வரலாம். இது சம்பந்தமான ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்குது. அவங்க இது பற்றிலாம் நிறைய யோசிக்கணும், சிந்திக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தணும் அது சம்பந்தமாக. அதனால் விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கணும், அதனால் வந்து நாடு முன்னேறும். ஏன்னா இவ்வளோ பெரிய 140 கோடி மக்கள் உள்ள ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து நம்மளால் சாப்பாடு கொண்டு வந்து சேர்க்க முடியாதுங்க. எப்படி இருந்தாலும் இன்ஜினியர்ஸ் உங்களை மாதிரி தினகரன் போன்றவர்கள்லாம் விவசாயம் பண்ணாதான் இது நடக்கும், இல்லாட்டா நடக்கும்.
0: கண்டிப்பாங்க,
1: கண்டிப்பாக. அதனால் நிறைய கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லலாமா?
0: வரவேற்கிறோம்.
1: நன்றி, நன்றி. அருமையான ஒரு நேர நிறைவு நேராக நம்ம சந்திச்சிட்டோம். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்லாட்டா எனக்கு ரமணி அம்மா வந்து இல்லை சார் முடிங்க சார் டைம் ஆச்சு 8:43.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மைத்துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்க. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளாட்டையே வாங்குறேன்.
1: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். இப்போது இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடை பெறுவோர்
2: ரமணி விஜயராகவன்,
1: பி சரவணன். நன்றி, வணக்கம்.
2: சில நொடிகளில் தொடரும் செய்தி தொகுப்புகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
6: नमस्कार, आकाशवाणी से समाचार संध्या के साथ मैं कनकलता। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने बिश्केक में एससीओ शिखर सम्मेलन के दौरान रूस के राष्ट्रपति व्लादिमीर पुतिन से व्यापार, ऊर्जा और रक्षा मुद्दों पर चर्चा की। उन्होंने कहा, भारत यूक्रेन में युद्ध समाप्त करने के हर प्रयास का समर्थन करता है। प्रधानमंत्री मोदी ने ईरान के राष्ट्रपति मसूद पेजिशकियन के साथ बातचीत में नौवहन की स्वतंत्रता और नागरिक सुरक्षा पर बल दिया। प्रधानमंत्री ने किर्गिज गणराज्य और आर्मेनिया के नेताओं से भी मुलाकात की। वे कल शंघाई सहयोग संगठन शिखर सम्मेलन को संबोधित करेंगे। बिहार और झारखंड के बीच सोन नदी के जल बंटवारे पर समझौते से लंबे समय से चले आ रहे विवाद का समाधान। नेपाल में अचानक आई बाढ़ से मृतकों की संख्या 900 से अधिक हुई। उपकरणों की कमी से राहत और बचाव कार्य प्रभावित, 4,247 से अधिक लोग लापता। और फुटबॉल में एफसी अंडर 20 फुटबॉल एशियाई कप के क्वालिफायर में भारत ने सीरिया पर 1-0 से जीत के साथ अपने अभियान की शुरुआत की। अब समाचार विस्तार से। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने आज किर्गिस्तान की राजधानी बिश्केक में 26वें वार्षिक शंघाई सहयोग संगठन शिखर सम्मेलन से अलग रूस के राष्ट्रपति व्लादिमीर पुतिन से बातचीत की। इस दौरान द्विपक्षीय सहयोग के प्रमुख क्षेत्रों, व्यापार और निवेश, ऊर्जा और रक्षा पर ध्यान केंद्रित किया गया। प्रधानमंत्री मोदी ने कहा कि भारत और

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது வெண்ணை தாண்டி வருவாயா படத்திலிருந்து தேவன் ஏகாம்பரம் மற்றும் சின்மயி இணைந்து பாடியுள்ள பாடல்.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய திரைகானம். தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.

நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்டு அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளின் நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசை. நேரம் நள்ளிரவு 12:10:38.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நேரம் நள்ளிரவு 12:30 7:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கங்குவா படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் மற்றும் லவிட்டா லோபோ இணைந்து பாடல பாடல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து வழிக்கவிருப்பது துணிவு படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர், வைசாக் மற்றும் ஜிப்ரான் இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: யாருவார்

0: நிகழ்ச்சியில் அடுத்து வலிக்கவிருப்பது அரண்மனை 4 படத்திலிருந்து கரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடியுள்ள பாடல்.
1: அச்சச்சோ அச்சச்சோ அச்சச்சோ.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து தனுஷ் மற்றும் அந்தோனி தாசன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது டான் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் பாடல.

நிகழ்ச்சி நிறைய பாடலாக ஒழிக்கவிருப்பது சண்டக்கோழி 2 படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

காதல் படத்திலிருந்து பாடலொலிக்கு கேட்டீர்கள். நேரம் நள்ளிரவு 1:31:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

இரவு நேர இன்னிசை மழையாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் இன்று பணக்காரன் மற்றும் ராஜா கையை வச்சா ஆகிய திரைப்படங்களில் இருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில் வருகிறார் பணக்காரன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் செயலி ஒழியே எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது. பாடல் உலாவரும் நேரம் 2:21.

நேரம் 2:25. மனம் விரும்பும் கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் FM கோல்டில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடி இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

நேரம் 2:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.

நேரம் 2:35. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நேயர்கள் எமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செய்தி ஒளியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மனோகுரலில்.

நேரம் 2:40 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் FM கோல்டில். இதுவரை பணக்காரன் திரைப்படத்திற்காக சில பாடல்கள் வந்து சென்றன. அடுத்ததாக மனோ மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் ராஜா கையவச்சா.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டாக்டர் கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில்

ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியிருக்கிறார். உடன் பாடியிருக்கிறார்கள் மனோ மற்றும் எஸ் ஜானகி. பாடல் உலாவரும் நேரம் 2:51.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம் என்ற நிகழ்ச்சியில் டாகர் பிரதர்ஸின் பாட்டு மற்றும் அனூப் ஜலோட்டா அவர்களின் பாட்டு ஆகியன இடம்பெற்றன.

அடுத்ததாக நெகருஞ்சி நானோ என தொடங்கும் மலாவிராகத்தில் அமைந்த பாடல் ஆதிதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

அடுத்ததாக சங்கராபரணம் ராகத்தில் அமைந்த மரியாத கதுரா எனத் தொடங்கும் பாடல் ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நிறைவாக ரேவதி ராகத்தில் அமைந்த ஜனனி ஜனனி எனத் தொடங்கும் பாடல் ஆதித்தாளம் கடலு சுப்பிரமணியம் இயற்றியது.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் அடையார் ஜே பாலசுப்ரமணி அவர்கள் நாகஸ்வர இசை கேட்டோம். ஆகூர் ஏஜி முருகன் அவர்கள் தபில்.

ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். பண்பலை தரும் அடுத்த பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. பாடல் உலாவரும் நேரம். 5

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது. வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு. நிகழ்ச்சி தருகின்ற அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் திருவருட்செல்வர்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்ததாக பி. சுசீலா காத்திருக்கிறார் திரைப்படம் முப்பெரும் தேவியர்.

ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். வரவிருக்கும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில் பஞ்சவர்ண கிளி.

ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிலையத்தின் நேரம் 5:30:45. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி ஆர் மகாலிங்கம் ஆகியோர் குரல்களில் அகத்தியர்.